சிறு பவன் கோட்டண்ட உள்ளையா குரும கோடு நீ ஆள் சத்குரு மேலும் நானுக்கு சூப்பராவனால் ஸ்ரீராகம் பஹலா மரணக்கு கிந்தா நீ ஜீவனுக்கு இணையா தும் சர்வஜியா பிரதிபால் ஹீ லேக்கே சுவாசகிராசாந்தர்குரு.